ஒன்பதாம் ராம் யான் மெவுடி எஃப்எம் ஐச்சினம் பைனாய் தப்பி ஓத்ததை மங்கைய போராய் தௌவன ஐயரே கைய பண் மகான் போ தௌவன கே நங் தௌராயின் ரெய்ஸ் கோ மேம் டூன கடைக்கு ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ ரோ

தரு போனி அற நம்பா அய்யாக்கே போனா அவ்வோவா அக்கே அவ்வோவா கே தரு போனா பண்ணி இசுவா தெனுவா தௌவானா அவ்வா அக்கே அக்கே அவ்வோவா ருவாய்வா கே இசுவா தெனுவா அக்கே அவ்வா அக்கே அக்கே வனுவா நிமே அவ்வா இப்போக்கின் போகாம் என் பைசா திசகா பேப்பித்தே அம்மா குடி இன்னும் நிமே அவன்

0: ஒன்றைக்கு போது சப்போ வயசு செகண்ட் தர பார்த்தீங்கன்னா நம்ம பேசும் உனக்கு தீமே தோ அத்தமே வருவான் தைத்தப்பார் டெய் தான் நான் அம்மா கூட இன்னொரு கிட்ட பேசுறேன் தீமே தோ அந்த தவறுவா எனக்கு போகின் கம்மி நம்ம ஏன் உனக்கு கிடைக்கிறா கெடிக்கு யோன் தக்கை சாக்கி தரிப்போ நீரன் கை இந்த நம்பா ஐ சிவோ ஒவ்வா திப்பிமே தோவான திப்பிமே தோவான அந்த வந்த மக்குறி கேன் டெய் தான் நான் கொண்டு ஃபேஸ்புக் பேஜ் ஐ மெவரின் கிட்ட பேஸ் அரபிக்கு மேல வர டெய் சக்கவானோ இப்போ கத்தீமே தோவானி சக்கின் அரபிக்கு மே அரமேராவும்
1: Iusin mo ang tipintay, ikay sa kararikin mengaw, puka na takay ngapong, iray pa yung namaraki. Tararwakin mengaw, wantawa na o indikyaw o kinakiw aantay ngay. Ikin na pera, irikipatawa na napi o inimengar. Kakatungan na no, mpanay timeto at tararwakin. Arapiki merawaririn. Jakau mana no ibukin katimnya tuan, isakin narapike me aramera.
2: Tuabi me suwa tahate bubua me rora kain tara. Hate agin na beya giniya itahare na kumengi, yon narapike ay merao. Nangkana bunde giniin beg yon tano, aw na kuna ime nga ruwaka ki iluya men, aw nungua tara aray na bera. Diriri kei, sinataurapay giniin beg yon kameno iyeta na iluya men. Kasukui yon bel-belan yung kien kasini imangan naroka in kien tayyan no. Ari anakona ang kainura gay itakaan yung meng. Arabige merawa rili. Takaunganan yung ibukin katimetuan isagin narapige me aramerawa.
0: Mauri, araw arawaya ay makurin tamoyon. Ika akabuta takaan meng in koy green bag. Bukan nama orang orang yang tak ada perempuan, aku nak ambil kau green bag itu nama ikan, agi yang orang yang rakan green bag, orang kaya rakan itu mengi nama ikan, ayah aku nak ambil ruru, makurin kau yang itu ruru kita kontewan, aku bukan dekau ni green bag, ayah kaya kau makurin bukan kamu surawan dalam makurin, kat ini tuan, kita best tu putu, kerjilah ayah kaya dengan putu kah, minta putu kita makurin, ayat melat di nama mangan ayah absen taruhan cerita panin, orang mana nak, kita utar New Zealand.

0: பாப்பா உன்னே நினைந்தானே போற ரூபாய் ஓட போன் யோன் தி தாதா
1: ஒரு அம்பை தோவனா
0: Yeah, money!